நானே வருகிறேன், கம்போஸ் பை ஏஆர் ஹியூமன் அண்ட் சாங் பை சாஷா திரிபதி. திஸ் சாங் பியூட்டிஃபுல்லி பிளேன்ஸ் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் வித் ஏ கண்டெம்பரரி சினிமேட்டிக் சவுண்ட்ஸ். சாங் கேப்சர்ஸ் தி எமோஷனல் டெப்த் அண்ட் டிவோஷன் இன்ஹெரண்ட் இன் ட்ரெடிஷ்னல் மியூசிக். இட் ப்ரெசன்ட்ஸ் இட் இன் ஏ வே தட் அப்பீல்ஸ் டு டுடேஸ் ஆடியன்ஸ். ஏஆர் ரஹ்மான்ஸ் ஜீனியஸ் lies in his ability to incorporate his classical ragas seamlessly into filmy music, making classical music accessible and relatable to modern listeners. Now for the next song, it's another classical hit song, classical and classic hit song, Tumhi Dekho.